ஞானம் ஒரு கிராம ஹிருதயத்தின் உன்மாதமாம், துடிப்பாட்டும் நிலாவின்றி நிறவும், நெஞ்சிலொரு கொதி பூத்து நிற்கவே ஞான் நினக்கருளுன்ன

ஒழுகி ஆர்த்து போம் ஜனததிகள் ஜரகொண்ட மானசங்கள் கனகப்பிரபையுள்ள கோட்டகள் கொட்டாரகாளுகள் தீன்மேலகரிகள் ஆட்டக்கலாசங்கள் கானலய சந்தியகள் காதடப்பிக்கும் வெடிக்கெட்டுராவுகள் ஓராயிரம் பல்புகள் சொரியுன்ன பிரபையுள்ள தெரு

யற்றராவின் கயங்களில் தெருவின்றி பிராந்த நிஸ்வாசங்கள் மாத்திரம் பிரியமுள்ள சிநேகிதா நகரத்திலாகையும் நாளையோரஞ்சாறு பிராந்தாசுபத்திரிக்கு கல்லிடி நாகரிக மோகபங்கங்கள் குதாமசிச்சழகின்ற லஹரி நுணையான் ஓணநிலாவில் குளிச்சொருங்கி வியர்ப்பின்ற கவிதகள் பாடான் ஓணசம்மான

இது கண்டு யமதக்னி மகர்ஷி கண் குளிர்க்க ரசிச்சு. எங்கிலும் ராமன்ட மனசில் துக்கம் தளம் கெட்டு நின்று.